0: இந்தியாவில யாராவது அந்த கதாபாத்திரம் நடிக்க முடியும்னா மம்முட்டி சார் மட்டும் தான்
1: நினைக்கிறேன். இந்த மனசுல நாயகன் பறையுள்ள அக்காலத்தும் எக்காலத்தும் மம்முட்டி தான்.
2: ஞான கண்ட ஏറ്റവും സ്റ്റാർ എന്നുള്ള മാനിഫെസ്റ്റേഷൻ നമുക്ക് അറിയാം.